0: வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் இன்னும் ஒரு தலைப்பினை எடுத்து வந்திருக்கின்றோம், தந்தையர் தினம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை தந்தையர் தினமாக, ஃபாதர்ஸ் டேயாக கொண்டாடுகின்றார்கள். இந்த நாள் குடும்பத்தின் அடித்தளமாக விளங்கும் தந்தைகளின் அன்பு, தியாகம், வழிகாட்டுதல் மற்றும் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் நாளாகும். ஆனால் தந்தையர் தினம் எவ்வாறு தொடங்கியது? 1900களில் தொடக்கத்தில் அமெரிக்காவில் மதர்ஸ் டே பிரபல்யம் அடைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து தந்தைகளுக்கும் ஒரு சிறப்பு நாள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. இந்த எண்ணத்தை முதன் முதலில் முன்னெடுத்தவர் சுர்ணா ஸ்மார்ட் டூட். இவர் அமெரிக்காவின் ஸ்போக்கேன் நகரில் வாழ்ந்தார். அவருடைய தந்தை வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் தனது மனைவி இறந்த பிறகு 6 குழந்தைகளை தனியாக வளர்த்தார். தந்தையின் அர்ப்பணிப்பை கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்த சுனோரா ஒரு சிறப்பு நாளை உருவாக்க முயன்றார். முதலில் அதிகாரபூர்வ தந்தையர் தினம் கொண்டாட்டம் 1910 June 19 அன்று வாஷிங்டன் மாநிலத்தில் ஸ்பிகன் நகரில் நடைபெற்றது. அந்த நிகழ்வு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. பின்னர் அமெரிக்காவின் பல பகுதிகளில் இந்த நாள் கொண்டாடப்பட தொடங்கியது. 1962 அமெரிக்க ஜனாதிபதி பி ஜான்சன் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை தந்தையர் தினமாக அறிவித்திருந்தார். 1972 ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் தந்தையர் தினத்தை அமெரிக்காவின் நிரந்தர தேசிய நாளாக சட்டபூர்வமாக அங்கீகரித்திருந்தார். இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகின்றது. பல நாடுகள் ஜூன் மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையே பின்பற்றுகின்றன. சில நாடுகள் தங்களது கலாச்சாரம் மற்றும் மரபுகளுக்கு ஏற்ப வேறு திகதிகளில் கொண்டாடுகின்றன. தமிழர் பார்வையில் தந்தையர் தினத்தை நாங்கள் பார்க்கும் இடத்தில் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகின்றார், தந்தை மகக்காற்றும் நன்றி அவ்வையத்து முந்தி இருப்பச் செயல். அதாவது ஒரு தந்தை தனது மகனை அறிவிலும் பண்பிலும் சிறந்தவனாக உருவாக்குவதே அவனுடைய மிகப்பெரிய கடமை என்று பொருள். தமிழர் வரவில் தந்தை என்பது குடும்பத்தின் பாதுகாவலர், வாழ்க்கையின் முதல் ஆசிரியர், ஒழுக்கம் கற்பிப்பவர், வழிகாட்டி, தியாகத்தின் உருவம் என்று கருதப்படுகின்றார். தந்தையர் தினம் என்பது பரிசுகள் வழங்கும் நாள் அல்ல. அந்த நாள் வாழ்வில் தந்தைகள் செய்த தியாகத்தையும் அன்பையும் நன்றியுடன் நினைவு கூறும் நாள். ஒரு நல்ல தந்தையின் வழிகாட்டுதல் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு தலைமுறையையே உருவாக்கும். தந்தையின் அன்பு பெரும்பாலும் அமைதியாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். அனைத்து தந்தைகளுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக.
1: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
2: கேட்டலே சிறந்த செல்வம்.
3: The ability to listen and learn from the learned is the sublimest of all wealth.
1: செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்.
2: அறிவுக்கே முதலில் உணவு, பின்பே வயிற்றுக்கு.
3: First feed your intellect by listening to the learned, then feed your stomach.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை.
2: கேள்வி அறிவு தளர்ச்சியில் தாங்கும் ஊன்றுகோல்.
3: If you do not have a formal education, develop the habit of listening to the learned. Knowledge acquired in this way will benefit you in difficult times.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்.
2: எதுவாயினும் சிறந்தன கேட்பதே பெருமை.
3: Listen to good and great things, even just a little. This will be very beneficial to you.
1: கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி.
2: கேள்வி அறிவு பெறாத காது கேளாத காதே.
3: If you do not listen to the learned, you might as well be deaf.

0: போடா.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோனா நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்க

வணக்கம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மைக்கேல் சாக்சன் இசைக்குழுவின் சார்பிலே மணமக்களை வாழ்த்தி ஒரு அற்புதமான பாடல் உங்களது மத்தியிலே.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பருவ கால கதைகள் சொல்வே நீ. ஓ பக் பக் பக் பக்.

0: நான்
1: துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி
2: வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மானை தேடி வந்தியா?
1: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி
2: வந்திருக்கேன். கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்தா

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் யாம்ல
0: வா, நான் வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: ஆகி வெளுத்து கட்டான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்யும் அமெரிக்க தமிழ் வானொலி, தன்னேர் இல்லாத தமிழின் புகழ் பரப்பும் வானொலி.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: விவசாய பெருமடி மக்களும் ஆசிரிய பெருந்தைகளும் பாட்டாளி தோழர்களும் கைவண்டி எழுப்போரும் கஷ்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால்
2: தம்பி எதுக்கு அதெல்லாம் பேசுற, வேற ஏதாச்சும் பேசு.
1: சரி, எந்த நாயனுடைய ஆதரவும் இல்லாமல் அமோகமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும் மிட்டா மிராசுகளும் மில் அதிபர்களும் பட்டிக்கடைக்காரர்களும்

0: மன்னர் மானியத்தை இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி
1: வரல விட்டுரு. எல்லாரும் பாட்டிலேயே பாத்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஆமா, இது என்னது
2: மீச?
1: இப்ப நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன், எனக்கே மீசை இல்ல, சீட்டே கிடைக்காது உனக்கு எதுக்கு மீச?
2: ஐயோ, தாடி மேசையில எடுத்த பாக்கு சகிக்காதப்பா.
1: இப்ப மட்டும் எப்படி இருக்குது? சரி, இப்ப பல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப?
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே September 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: எந்த குறிப்பா இருக்க?
1: டேய், இந்த மூத்திர சத்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குறிப்பு
2: தானே
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிதான்
2: அது புடுங்க. அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அதனாலதான் எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே September 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
1: அன்பே குடும்ப வாழ்வின் பண்பு, அறமே அதன் பயன்.
2: Family life characterized by love will have the fruits of virtues and happiness.
0: அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவது எவன்?
1: இல்லற நெறியில் இல்லாதன வேறு நெறியில் உண்டோ?
2: Happy family life is the surest path in the pursuit of virtuous living.
0: இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை.
1: இல்லறத்தோரே முயற்சியுடையோரில் உயர்ந்தோர்.
2: One who participates in happy family life is the best aspirant of virtues.
0: அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று.
1: பிறரால் பழிக்கப்படா இல்வாழ்க்கையே நல்லறம்.
2: Family life in itself is a virtue, and it is even greater when it sets a good example for others.
0: இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை.
1: உடைமையும் இன்மையும் பண்புடை மனைவியால் அமையும்.
2: A good wife makes a man rich in everything.
0: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை.
1: புகழுடை மனைவி இல்லையேல் ஆடவர்க்கு ஏது பீடு நடை?
2: With a wife who does not bring dignity and honor, a man will not be able to walk tall in front of those who despise him.
0: தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்வு இலாள் பெண்.
1: தன்னோடு கணவனையும் சொல்லையும் காப்பாள் சோர்வில்லா மனைவி.
2: A good wife protects herself, her husband, and the good name of the family.
0: மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட் பேறு.
1: மனையாளின் நற்பண்பே நல்லறம், மக்களே நல் அணிகலம்.
2: A good wife is the beauty and happiness of the family, while good children are its fine ornaments.
0: அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ்.
1: தம் குழந்தை அலைந்த கூழ் அமிழ்தினும் இனிது.
2: Food messed up by the tender hands of one's children is more delicious than divine nectar.
0: மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்று அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு.
1: தம் குழந்தை தொட உடலுக்கின்பம் சொல் கேட்க காதுக்கின்பம்.
2: A child's touch is a pleasant thrill to the parent, and a child's speech gives much pleasure to the parent's ears.
0: குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
1: மழலை சொல் கேளாதோர் குழலும் யாழும் இனிதென்பர்.
2: To parents, the speech of their little children sounds more enchanting than the music of flutes and harps.
0: தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கு எல்லாம் இனிது.
1: தம்மை விட தம் மக்கள் அறிவுடையோராதல் உலகோர்க்கு இன்பம்.
2: Children who are more intelligent than and who are wiser than their parents are a source of happiness to all beings of the world.
0: இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்.
1: தம் மகன் புகழ் கேட்டாலே தாய்க்கு பெற்ற பொழுதினும் பெருமகிழ்ச்சி தரும்.
2: A mother rejoices at the birth of her child, and she rejoices even more so when the community praises the child as a good person.

0: வழுத்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்டேன்.

என் பாட்டுக்கு எதிர பாட்டு பாடுறவன் அடி மாங்கோளத்துக்காரமேல மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவளே.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: இந்த ஹோட்டலுக்கு சுமாராக தான் இருக்கு. இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா அது, மீன் சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே. இட்லி வடை தோசை அதே எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னாதானே நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க.
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும்.

0: இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான்.

புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் இன்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன் கணமா.

0: கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். Global Center for Siddha Medicine and Research is pleased to present the fourth webinar in our six-part series on women's health, a traditional Siddha medicine perspective, coming up next Sunday, September 27th at 10:30 a.m. EST, 8 p.m. Indian time. In this webinar, Dr. Satyavadi, Siddha physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect, and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருந்தேன் இல்லைண்ணா.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சிலர் வெளியூர் தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடல் வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் டாடியும் வருவான் வருவான்.

கொண்டிருக்கின்றீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மெட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum

0: கேர், எசென்சியல் பிராக்டிசஸ் ஃபார் த மதர் அண்ட் பேபி, அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டியூரிங் திஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். டோன்ட் மிஸ் திஸ் யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், கனெக்ட் அண்ட் கெயின் வேலுபிள் இன்சைட்ஸ் இன் டு ஹாலிஸ்டிக் போஸ்ட்மார்டம் கேர். வி சின்சியர்லி தேங்க் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ, அவர் வேல்யூடு மீடியா பார்ட்னர், ஃபார் தர் கண்டினியூடு சப்போர்ட் இன் பிரிங்கிங் திஸ் இம்பார்ட்டன்ட் சீரீஸ் டு அவர் கம்யூனிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: தம்பி
3: நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கேத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சிய குத்தி கேத்துறேன்.
2: அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி நிப்பாட்டணும் அண்ணன் தான் டோக்கன்
3: போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கே, போய்கிட்டே இருந்தா எப்படி டோக்கனை போடியா?
2: போட்டா
3: என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற?
2: அடிச்சிருவேண்டா, 100000 போடல.
3: 100000 போடாட்டி என்ன?
2: நீ பாட்டுக்கு பொசுக்கு வேட்டி ஊறிட்டு ஓடி போயிட்டனா?
3: நான் கூட தான் 100000 பயந்து தெரியுது.
2: நீ ஒரு மானம் கட்ட ஈத்தர போட்டா என்ன போலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா.
3: இங்க பாரு, அண்ணனுக்கு மானம் இருக்கான்.
4: அப்ப நமக்கு லாபம்
3: தான். அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு.
2: ஏய் தர முடியாது, போடா.
3: நீ ஊரே போகிறேன்.
2: பெட்டி பெட்டி பெட்டி விடு.
3: நீ மானம் உள்ளவன், நான் மானம் இல்லாதவன். குடு காசை.
2: டேய் பெட்டி பெட்டி பெட்டி பெட்டி
3: விடு. அங்க கேட்க கூடாது. குடியா பண்ணு. 100 ரூபாய் கொடு.
2: ஒரு மடப்பைய உங்ககிட்ட போய்
3: போடா. சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்டா சுருட்டு.
2: ஐயோ
3: என்னடா,
2: வேட்டி உருவி
3: போயிட்டாமா? ஐயோ டேய், உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு குடுங்க.
2: நாங்களும் கோமனம் கட்டல.
3: சரி விடுங்க, பிறந்த ஊர்ல பிறந்த மணி தெரிஞ்சா என்ன வைக்க? பழக்கப்பட்டதானே, எதுக்கு நாய் ரவுண்ட் பண்ணாம பாத்துக்கடா.
2: போவோம், அப்படியே போற வழியில ஹோட்டல் சாப்பிட்டு
3: போயிருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான் வா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு மீட் பன். இல்லாட்டி மீட் அந்த ஓவன் இல்லாமல் கூட நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி, பேனில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி. இது வந்து சிம்பிளாக ஈஸியாகவே நீங்கள் செய்திடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்திடலாம். நீங்கள் பெருசாக பிழைக்கும் மண்டெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு நிறைய பேர்கிட்ட அவன் இருக்கும், அவன் இல்லாத ஆட்கள், இல்லாட்டி சிலருக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, வீட்டில் அவன் இருக்குது, இங்கே எல்லார்கிட்டையும் இருக்கும், ஆனால் அதை போட பயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேருக்கு நான் ஹெல்ப்பும் பண்ணி போய் ஹெல்ப் கூட பண்ணி கொடுத்து பார்த்துருக்கேன். ஸ்டில் அவங்க அதை கை வைக்க பயப்படுறாங்க, இதை ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹீட்டை ரைஸ் பண்ண பயப்படுறாங்க, அது தெரியான்னு சொல்கிறாங்க, அது என்னான்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படியான ஆட்களும் இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இல்லாமல் இல்லை இருக்கிறாங்க. இதை என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லல, உண்மையாகவே இருக்கிறாங்க. இங்கே அவனை போட தெரிய காட்டி கொடுத்தா கூட செய்ய மாட்டேன்ன்ற ஒரு பயம், கேஸ் வெடிக்கும். எந்த எத்தனையோலாம் நாங்கள் சொல்லி பார்த்தாச்சு, அக்கள் கேட்குற மாதிரி இல்லை, தெரியலை. அந்த 2-3 பேரை நான் ஸ்டில் ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு கூட அவங்க செய்கிற மாட்டேன்னு சொல்லி அவனெல்லாம் கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதே இல்லை. இப்போ ஏர்ஃப்ரையரில் வச்சு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்களை வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிள்ளை அப்படித்தான் செய்கிறா, ஸ்டில் செய்கிறா. இது ஏன்னு தெரியல, அந்த பயம் அவங்களும் இந்த ஃபோபியா அதுன்னு தான் நான் சொல்லலாம். அப்படியான ஆக்கள் கூட இது செய்யக்கூடிய மாதிரி சொல்லித்தாரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்றதை நாங்கள் முதல்ல பார்ப்போம். இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 500 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், பிளெயின் ஃப்ளார், 400 மில்லி அந்த லூக் வார்ம் வாட்டர், இந்த குழந்தை பிள்ளையில் குளிக்க பார்க்குற அளவான தண்ணி, 5 கிராம் ஈஸ்ட். அது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா உங்களுக்கு. மற்றது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பேக்கெட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து செய்ய வேணும் என்ன மாதிரின்னு சொல்லி. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீனி, இவ்வளவுதான் இந்த பன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த முதல் பண்ணை செய்கிறதையே நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு பிறகு மீட்டட இன்க்ரீடியன்ஸை சொல்லித்தரேன். இப்போ ஒரு பெரிய போல் எடுத்து அதுக்குள்ளே 500 கிராம் மாவையும் ஒருக்கா அரைச்சிட்டு போடுங்க. அதுக்குள்ளேயே ஈஸ்டையும் உப்பையும் கலந்துருங்க. கலந்துட்டு அதோடக்கு அது கலந்தா பிறகு நீங்கள் ஈஸ்ட்டை போடுங்க. என்னென்னா ஈஸ்டில் உப்பு பட்டுதுன்னு சொன்னால் அது செத்துப்போம், அந்த பாக்டீரியா செத்துடும். அதால் உப்பை அதுக்கு நிறைய படுற மாதிரி போடக்கூடாது. பிறகு நீங்கள் நான் என்ன செய்கிறேன் நான் சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளேயே ஈஸ்ட்டை கலந்துடுவேன். என்னென்னா அளவான தண்ணியாக தான் எடுப்போம். இப்போ ஈஸ்ட்டை அந்த தண்ணிக்குள்ளேயே கலந்துருவேன், ஈஸ்ட்டை தண்ணிக்குள்ளேயே சீனியையும் போட்டு கலந்துருவேன். அப்படி கலக்கிற நேரம் அந்த ஈஸ்ட் வந்து உயிர்ப்புக்கு வந்துடும், அது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் நான் செய்கிறபடியே செய்யுங்க, ஈஸ்டையும் தண்ணியையும் சீனியையும் போட்டு கலந்து அண்ணுங்க, உப்பை மாவோட கலந்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த தண்ணி வந்து லூக்காகத்தான் இருக்கும்னு, சரியான மெல்லிய சூடாகத்தான் இருக்கும்னு. காரணம் என்னென்று சொன்னால் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் ஈஸ்டில் இருக்கிற பாக்டீரியா செத்துடும், அதனால தான். இப்போ அது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ஈஸ்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து அதுதான். இப்போ மாவுக்குள்ள ஒரு குழி மாதிரி கிண்டிட்டு அதுக்குள்ளே

0: இந்த ஈஸ்ட் கலவையை ஊற்றுங்கோ. ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து குழச்சி அப்படி நல்லா வடிவாக குழச்ச பிறகு அதை நல்லா ஒரு லாஸ்டி பேரத்துலாம் வரும். அது அதை வடிவாக நல்லா கிளறி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினா பிறகு அதை ஒரு பாலித்தீனால், இதுக்கு பெருசாக நெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த புளிப்பு செய்யணுமன்ற அவசியம் கிடையாது. வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாலே காணும். அதை அப்படியே நீங்கள் ஒரு பொளித்தினால் கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை ஒரு இடத்துல செட் பண்ணி வைங்க. அதுக்கு 2 hours தேவை. செட் பண்ணி 2 hoursக்கு விட்டுட்டு அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் உள்ளிடு வைக்கிறதுக்கான இந்த மீட்டுக்கான இது செய்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சாப் மீட், அது வந்து நீங்கள் என்ன மீட் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த மீட் எடுங்க. நான் டர்க்கி, எனக்கு விருப்பம் அந்த தை மீட், தை இதெல்லாம் சேர்ந்த அந்த மீட் தான் எனக்கு விருப்பம். தனியாக ப்ரெஸ்ட் அந்த இது விருப்பம் இல்லை. அந்த மீட்டில் தான் செய்து எடுக்கிறேன் நான். அது அரப்பாவும் ஒரு பெரிய பொட்டேட்டோஸ் உண்டு, ஒரு சின்ன பம்பாய் வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பெருஞ்சீரகம் 1/2 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 teaspoon, கருவேப்பிலை 1 nut, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 teaspoon, உப்பு சுவைக்கு ஏற்ப, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஏற்ப. பிறகு 1 egg, அது வந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம்னு சொன்னால் மட்டும் தேவை. இப்போ செய்முறையை பார்ப்போம். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை முதல் நல்லா சாப் பண்ணுங்க. சின்ன சின்னனா டைஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன டைஸ். அதே மாதிரி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் டைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு கறி மிளகாய் அந்த கறி லீவ்ஸையும் சின்ன குட்டியாக வெட்டிக்கொள்ளுங்க. வெட்டிட்டு இதுக்குள்ள நீங்கள் வேணும்னு சொன்னால் பெல் பேப்பரும் ஆட் பண்ணலாம். விரும்பினால் விருப்பம் இல்லாதாக்கள் விடலாம். என்ன இந்த பச்சை மிளகாய் நான் போடுறபடியா, நான் வந்து அந்த பஜ்ஜி மிளகாய் தான் எடுக்கிறேன். அந்த மிளகாய் போடுறபடியால் நான் பெப்பர் போடலை. அதை நீங்கள் வடிவாக சாப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு பேனுக்கில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அந்த எண்ணெய் சூடாகின உடனே அதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை சேர்த்து போடுங்க. அதை கொஞ்சம் மதங்க போகக்குள்ள நீங்கள் எங்கேயால் உருளைக்கிழங்கு சீவிட்டு அதை மெல்லிய மெல்லிய ஸ்லைஸ் பண்ணி அதை சின்ன துண்ட டைஸுகளாக வெட்டுங்க. சின்ன குட்டி குட்டி டைஸுகளாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை அவிச்சிட்டு பிறட்டுறதையும் விட இது வேறு ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஃபுல்லாக நல்லா மூசியாக அவியாமல் இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். எதாவது சொப் பண்ணுங்க. அதுக்குள்ள அதே நேரம் அதை வதங்கி கொண்டு வரையில் பெருஞ்சீரகத்தையும் மிளகாத்தூளையும் அந்த மிளகுத்தூளையும் போடுங்க. போட்டால் நல்லா வாசம் கொண்டு வரும். அந்த நேரம் காஷ்மீரி சில்லியையும் போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ளேயே அந்த சாப் மீட்டை போட்டுக்கொள்ளுங்க. அந்த சாப் மீட்டை போட்டு அந்த சாப் மீட் வந்து நல்லா வதங்கட்டும். அந்த அதை உடைச்சி விடுவோம் நீங்கள் அகப்பையாலேயே அப்படியே தட்டி உடைச்சி அது அந்த உதிரியாக வர மாதிரி நீங்கள் செய்ய வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த உருளைக்கிழங்கையும் போடுங்க. சேமாக உருளைக்கிழங்கையும் போட்டுருங்க. அப்போ தான் அந்த இறைச்சி அவிகிற நேரம் அதுவும் அவியும். இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியும் பற்றி இந்த உருளைக்கிழங்கும் அவிஞ்சு எல்லாம் தாவார நேரம் உருளைக்கிழங்கு கையில் வச்சு அமர்த்தி பாருங்க, அமர்த்தப்படும். உப்பையும் போடுங்க. உப்பையும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு டேஸ்ட்டை பாருங்க. உப்பு காணாட்டி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இதை எடுத்து இப்போ நீங்கள் ஆற வைங்க. ஒரு பிளேட்டில் போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். ஆறுனா பிறகு இந்த மாவை எடுங்க, இந்த குழச்சி வச்ச அந்த டோவை எடுங்க. எடுத்து ஒரு பொலித்தீனில் வச்சு தட்டுங்க. தட்டிட்டு சாதுவாக பெருசாக இல்லாமல் ஒரு அளவு மொத்தத்தில் நீங்கள் தட்ட வேணும். தட்டிட்டு அதுக்கு நடுவில் 1 spoon மீட்டை எடுத்து அந்த மாவாலேயே அப்படியே கவர் பண்ணுங்க. அந்த தட்டின மாவோடைய அப்படியே ஒரு மோதகம் பிடிக்கிற மாதிரியை கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கையில் வச்சுக்கொண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் இழுத்து கவர் பண்ணலாம். அப்படியே மூடிட்டு அதை அப்படியே ஒரு போல் மாதிரி எடுத்து அந்த ஒட்டின பக்கத்தை மெட்ட பக்கமாக வச்சு பேக் பண்ணுறேன்னா ஒரு பேக்கிங் டிஷ்ஷில் வையுங்கோ. நீங்கள் பேனில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பேனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அந்த பேன் நல்லா சூடாகின அப்புறம் ஒரு மீடியம் ஹீட்டுக்கு கொண்டுட்டு அதுலேருந்து பண்ணை போடுங்க. அதை போட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கத்துக்கு ஒரு 1.5 minutes போல் விட்டுட்டு அதை மெட்ட பக்கத்துக்கு திருப்புங்க. திருப்பிட்டு அதை விடுங்க. திரும்ப இப்படியே செய்து இந்த சைடுகளையும் கொஞ்சம் ரோல் பண்ணி அதை ஹீட் ஆக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை பொறித்து எடுக்கலாம். எண்ணெய் சூடாகின அப்புறம் அதுக்குள்ள போட்டு ரெண்டு பக்கமும் இப்படி வாகன கோல்டன் ப்ரௌன் வெரைட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விதமான முறை. நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா அதை அப்படியே பன் மாதிரியே உருட்டி அப்படியே ஒரு ட்ரேயில் அடுக்குங்கோ. அப்படிவா கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுக்குங்கோ. ஏன்னென்று கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி ஏன் விட சொல்கிறேன்டா, அது பேக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருத்து வரும். என்ன ஈஸ்ட் போட்டிருக்குது அது ஊதி வரும். அப்படி எல்லா மாவையும் நீங்கள் அப்படி ஃபுல்லாக ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி உருட்டி எல்லாம் ட்ரேயில் வச்சுட்டு முட்டையை அடியுங்கோ. முட்டையை நல்லா ஒரு கரண்டி பால் இருந்தால் பால் விட்டுட்டு அடியுங்கோ. அப்படி இல்லை தண்ணி விட்டுட்டு மடிக்கலாம். அடித்து நல்லா அடிச்சுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண அப்புறம் அதை ப்ரஷ்ஷால் தொட்டு மேலே பூசுங்கோ. அப்படிவா கவர் பண்ணி பூசிட்டு அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணவனும். ப்ரீஹீட் பண்ணுறது 350 degrees அதில் வச்சுட்டு இல்லாட்டி 180 degrees Celsius வைங்க. வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண பிறகு அந்த பீப் சவுண்ட் வந்த பிறகு இதை தூக்கி உள்ளுக்குள்ள வைங்க சென்டரில் வச்சுட்டு மூடி போட்டு உங்களோட டைமரில் 20 minutes வையுங்க. சம்டைம்ஸ் வந்து 18 minutes சில ஆண்களுக்கில் 18 minutes வருது. நான் என்ன என்ன ஒரு மகளிர வீட்டில் இருக்கிற அந்த ஆவனில் வந்து 19 minutes கிட்ட வரைக்கில் அது சரியாக வந்துட்டுது. எங்கட அவனில் 20 minutes எடுக்குது. அது என்னான்னு தெரியல அந்த அவனுக்கு இந்தவனுக்கும் அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த பிரிவான கோல்டன் கலர் வாரதுக்கு வெந்துடும். ஆனால் கோல்டன் கலருக்காக நான் சொல்கிறேன் 20 minutes வைங்கோ, இல்லாட்டி 21 minutes வைங்கோ. நல்ல வடிவாக வந்த பிறகு எடுத்து டைமிங் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அதை வச்சுட்டு எல்லாம் செட்டு டைம் அடிச்சுடனே நீங்கள் தூக்கி வெளியில் வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்து பச்சை தண்ணி எடுத்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணுங்க. அதுக்காக தரோவாக பண்ணுறதில்ல ஒரு 1, 2, 3 times வந்து எல்லாத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேம்ப் க்ளோத்தால் மூடி விடுங்க. அது ஏனெண்டா அது மாய்ஸ்சரை கொடுக்குறதுக்காகத்தான் அது செய்கிறது, இல்லாட்டி காஞ்ச மாரி இருக்கும் மேலே. அதுக்காகத்தான் கொஞ்சம் மாய்ஸ்சராக நல்லா வடிவாக வரேன்னு சொன்னால் இது ஆல்வேஸ் எந்த பண்ணும் கறி பண்ணும் என்ன செய்தாலும் நீங்கள் பாட்டிலில் தண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கவர் பண்ணி வைக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாய்ஸ்சராக இருக்கும்போது டிஃப்ரெண்ட் தெரியும். அது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இது வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், அல்லது ஒரு டின்னருக்கு சாப்பிடலாம். அது ஃபுல்லான ஒரு மீலாக இருக்குது. ஒரு செய்தால் ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு டீயோ காஃபியோ குடித்தாலே காணும். எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குமெண்டா ப்ரோட்டீன் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது, எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மரக்கறிகள் சேர்க்க வேணுமெண்டா இதுக்குள்ள நீங்கள் கேரட் ஸ்லீக்ஸ் கூட ஒரு ஒரு கன ஹேண்ட்ஃபுல்லாக போட்டு கூட அப்படியே வதக்கி செய்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஃபுல் மீலாக இருக்கும். பிள்ளைகள் சாப்பிடலன்னா கவலைப்பட தேவையில்லை. விரும்பினா நீங்கள் இதுக்குள்ள முட்டையை அவிச்சிட்டு அந்த பாதியை கூட வச்சு நீங்கள் செய்யலாம். நடுவுக்குள்ளே வச்சுட்டு அந்த மீட்டுக்கு நடுவுக்குள்ளே அதை வச்சு கவர் பண்ணி நீங்கள் செய்கிறேன்னா செய்யலாம். நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே செய்து வச்சுட்டு பிள்ளைகளுக்கு போய்க்குள்ள பள்ளிக்கூடங்களுக்கு எடுத்து கொடுத்து விடலாம் ஈஸியாக. பிள்ளைகள் வடிவாக கொட்டுப்படாமல் சிந்தப்படாமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களோட வானிலைக்கு தாங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இட பெற்று கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் மீட் பான் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாக இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டர்லிருந்து நாம் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: போலீஸ் சம்மக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போகிற?
2: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போகிறேன்.
0: இதே கார்டு?
2: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்ணுறேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே ப்ளீஸ் டே டேய், அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டா, ப்ளீஸ் டா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ணுறேன்?

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் ஐ அம் இன் லவ் வித் யூ.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

தருகிடத்தும்

கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெரத்தாடி சிரிச்சான். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு